படிப்பக சித்திரம் அவத தர்சுவம் கீர்த்து காவது நானுக்கு கர்ம பாரதாடு ஒன்லைனி தாவது ਇੱਕ ਮੂਲ ਅਭਜਨ ਆਪਣਾ ਹੁੰਦਾ ਆਪਣਾ ਜਾਤ ਸਦਾਈਂਦੇ ਤਿੰਨ ਮੰਗਾ ਜਿਤ ਜੈ ਤੇ ਹੈਂਦੇ ਤਿੰਨ ਮੰਗਾ ਜਿਤ

கொஞ்சம் கொதினா கொஞ்சம் போடலாரு பூஜி நாய் காஜிந்தாரு தீன் பார பத்தியா பார்லீனா மனு கட்டோர ஜுனா பத்தினா.